0: ti sam su aning im hu nge de na ki ta sen ki zhan dong mi bun ta zhang bo kang na hyo pe be po mo bun bu na ma yo wa ti bun ki xia le ngam ne yo wa ta ki qu ji mi du pie nem gu ti
1: ba ba la ni la kong kam san
2: wang ge ji wo yo za guo de ge le gen ge qiao de de duo zhuo ka de ge bu yo a
1: la la ni la shu ju
2: 顾少主任顾把给平素的亲戚囊子对面娃亲平阿爹整整齐生的那你三五小强三整整休息面看一来啊嘞是呗他前呢我们的心下是羡慕你呢那羡慕的那将陪我囊呗那羡慕囊子我不要输给哎囊子哦安妮啦羡慕的擦了那写了个写到的那故事在你用我的那送给其中中那喊你羡慕的那趴下哎看你羡慕
1: 这边拍拍碰碰停在心里啊我有这个感觉顶着你写的人家爱人呢拉丁拉丁哦大大的你了开上半米往前面打了送个拉丁也两天几个见面了
2: 半米往前不哼滚就去

0: 与偏执军械面板的切入主角了，官地东国西宋月不是。南局春秋塔，太阳图东局塔，江道日局春秋岸官地东国。南局春秋塔，太阳图东阿天，天雷秋局人不乐，你去塔，江道偏街局女三百几姓才局了偏不局。孙英庆。 龙安村中的别人，屯来省级人部他南局江道秋沟所贴，浪吉沙巴体外托段月吉他，孙英奇特同天局资产他，天局托人用瓦切局贴，内吹托前年，南局春琼他，天局永东他，江道秋沟了，屯角古地东外贴，连根沙巴日坦人部段月。 屯来贴，屯来给南局顶层木头马路东局屯了菩萨车的。南局春琼塔，天局永东去接管军东塔，才是托塔内，你这起手接东国。朝今年，随军屯来出口人不乐，共苗管的动画塔。南局春琼塔，太阳塔，团结上面，拉在这起，开点肃清动画。从这前去，南局春琼塔，太阳协助开点活动动画。 成日六在谈江道六在接替，随军团来各个人不乐，夹脚七八接谈。确信新年，三塔团来吉星虎大七八谈，江道天勇团来批给肃清动画，江道南控了的呢，江道团在所谓，江道了的呢，江道所谓那把批给动画。南局春琼谈天勇动起，团来三八谈来南三八吉星虎大接替归西松下。 南局铁、南局春琼塔、天局永东塔、南局丁家街、周华塔区也不去过。孙英奇，确定呢？各段南局在住了村子内部七八塔，多数塔都能具备过库托塔们起诉七八塔呢。苏州多数出塔塔，苏来西塔所，多数具备这些江西村子了，各地动画塔，多数塔老段出过去。 西群塘、洛东村、陆屯岸村镇七八塘，确信新年南局长们洛东村人民县制作用了开票的滚地动画塔，各都明白南局塘南所三百批给肃清动画，陆续马拉三百公牛的准备，村镇塘团别过年，秋天南所归镇七八，江到陆续贴镇塘，人南老者冲镇所给来南三对塘批给动画节气归西送一不是。
1: 下面要听见的模特，平常能就从开始起，四天学习也不中呢，周坤忙错了，特别准备过天三那个事。第六年，从平常能就从开始现在做起，肉竹塘、菜竹、松土这块塘，人民估计松土这位学习那么三对塘，开得大呢，忙了特别塘，前天起来三空时步，初级阶级名册了，谈不明的。 三头竹葵去四川学习，才是三百六十余个多月。明年派现在从去这么之前呢，肉竹塘、菜竹切别那团圈，切东松叶出去这批竹板，忙错落叶村子，赶着过去割给谈成群团生月。平常抢滩土那边现在做呢，竹来江边别村村是也不谈，三个七瓦塘，竹把卡托土那边，忙错给七瓦竹个三塔人瓦塘。
0: 噶次一起话，团村人话，牛村一起话，这个刚爱吃牛肉，腊八土米线炒鸡了，煮米线不汤，煮米的话，煮米都不少给我有刚爱吃牛肉。第六年松，现在种起人工按锅子儿给不汤，个人西部了，七竹七别些许难做做的，忙做给煮米的七个天，来七别七竹七把的给我汤，个能见起来团米呢，制作前呢，头人做块土个天。
1: 基础建筑塘，民居建筑，天都拉开了，建筑开林帮段所给团村忙不，拆不拆不塘。明年怕人子前呢，国家儿个呢，相对听，家的艺术上怎么学不塘？那天艺术怎样拆不拆不是？咸阳总体四团学修的那个满篇学修从前图，每次筹集学修清明各空做不塘，七个人来拆清明规制前的。
0: 接续辞职，团村拆除协修节扩段签约不是。初级点别协修门西托，现在从去四团协修牛柱铁杆耐心。三年提个个人忙为入驻拆除级别团村松竹所及四川塘开闸前的协修拆卸塘，逐年推改，坚持七八节开始三年，逐年塘坚持库托不签约。 Chawa jik ting ji le zhubay gyur ju ting sabdu dangwa tham. chok du gar kong zu ba, le ge che tuen min na zhig zu, jik du to, ke le nir wa tang, chuku gi wa, me rin zi shu so ki tuen cen nye dong sum ki lang zam zu ba. Se xie ten ji ki xie ba tang, ru mi ji ki ri shu qi ba, gi kong ji ne tak chui to ba jie che yu. Lu zi ku du tang gu rim lek dong chen ne, ne tuen zhub nir qi be chan yom tu zu, gya cha xip ju tong tu tang wa tang, ngan nu tu zhub nir qi ce, gya cha gup ju guang sin ba jie che ne, shab ju shu du me ba tang, nor zui me ba ngui gyur chung yu. Mang dui zhe lam xiar dong tu ba ni, xian zi zong ki, si tuen xip ju zhak dan cir zi xik shi. Zong si tuen xip ju di ne ki, mang dui te dong le di, sar dui chen ne zu ne. Mang zuo tan ke le gi si tuen xip ju bi ri ni mo tan, mang dui le ne zu ba ma si. Si tuen xip ju cha wa tan, cha qi yong zha cha di la di ne. Xip ju nang tuen tan, zhum nir nyu r ci, zhe bu che chen che yong zha che di. Yong zha la di ne, xiong chan chang xia gen ling che ba si. Da zhi ci ni shu nin, zong si shun ki geng gu lu tuen zu wu, mang pian xip ju cong qin tu, sam jia tang lin qi bar gu ti. Ngu tu dong zhe gi, mang gi gui ku chi wa tang, mang le pian pa zhun bar gu gu yu. Di lu cun tu rim zi qian na, mang cuo tang ki le gi tui mi mi ting chu le ne lin xu bu tang, ri ka ki ri shu jub tuen du rup qie ba. Ne tuen le lin dip qi ce tang, jub nir qi ce, mang cuo lu yi cim ce jie cang ma, gya cha gya sin yu bu shi. Lam sui ti, ni chi yin nubi qian ni, zong yong gi li qi bie ju cu gong do tang, xiep shu lik su zhu gyo ro gui chi dian di qie di. Si tuin xiep shu tang, tab ju ti wei xi rim ki tuan wei tang chan pa tang, mang cuo gi ri gu tang, ti wei chan pa chung yu bi shim. Si tuin xiep shu bu ci tor tang, pian zhe qi ru dong gyo ti, qi le jian ki bong ka di gyo tang ka chai te mi. Xian zi zong ki, ro zhub cip zhu bong ka ki nubi qi ru dong wei du gu lak dar qie di. Si ju si zhe tang, Ma la gui ju, kui lu cien dian suo gi, qie tuen suo zhong ting sum qie ba. Mi ting ge ju lang zem le, zhong da ti ba ta. Gi gen ki gi chu ti bie qie zhi lam su zu ne, si rim ki le gui chu si, tor dang wa. Sa kuo zhi ni shu ta, si chan dung zi suo gi, jie xip to dam lam lu, tu gu cang tu dan yu ba shi. Qie le jen ki zu zhun qie ba gu, ki le tam mang cuo gi le tuen zhu bie, ma ne qian yum gia cha sum ju suang a qia ba ta. Zone ne tuen cip zhub le qu gia cha ngab ju tor qin yu ba shi. Xiep xu cha wa nu sin qie ba ti, zhu kui tu dap di zhun yu. Xian zi zong ki, zone xiem gyur tang tuen kong xiem gyur ta kyun qie di, zong tang, xiang, chong zu jie rin bu sum ki, nyam gui xiep xu ma la, nu shu yu gui zhun ba ta. Cien dian jian ki xiang tan chong de ki mang pian xiep xu di ne ge ta, chong zu rin bie mang pian xiep xu zi zi chu chu ri sum zhun ne. Mang pian xiep xu tab si sa kong yong su kia ba ta. Nyam gui tuen ju ra, qie rin bie ri, tuen kong nyam ju jie le gui di dan yu. Di lu xi rim si zi ki, rog zhub rong nir qie bie ne tuen ki gia cha xiep ju xiep ge su ne. Xi rim ki xiep ju tang lin tu ba ta, ya bu zhub tu yu ba shi. Xie zi zong ki te tong, zha gi tan nyam le ding sip qie ne, cha do tan cha qi yi qi cang ma, rin mi ngang gu rwe kip kong na ju ba ta. Rok zhub cip zhub mi nar, gu rim si bu ru, xiong de qie ne, zhub ro qie ba ta. Mang cuo gi yi qi zi lin ki qie zin qi ci, ri shu ting ji qie na, cang ma rok zhub qie ne, rang zar ju ru gu gu du cho ba ta. Cip zhub qie bie chun un zhu mi gui ba ma si, xien zhu zhun kang yang zhu gui mi ba ngun gyur tup yu. Xiep shu ti zong yong ki xiang chung cang ma ki ba ta, nye dong yami ni shu zi zhu lu cun tu mang cuo le rin mi gu ge xiep shu ting sum chu su zhu qie yu ba shi. Xiep shu ge kong ti chu ge dian bie guo ne zhu kui ki guo cha ge ti, gu rim ku du ne ngu ce ge su dong wa ta, rin mi ngang mang le dap di zhun bie pa, xian zi zong ki ruo zhu tan cip zhu sung tu zhe wa ma si. Rin mi gu ge jie gi jue gu chung chung gu, si tuin xip shu lik su shuk xin tan ne, sa tu zhu kui mang cuo gi top cuo tan di gi cuo sim, lu yi cim ce jie gun qie mi bar tor tan yu bu shi.
1: Kuo le di tuo la, mi tong ju ru jie ju zang cuo wa gi xin yu. Xian dan mi zhu wei ki ra ni, ti wei yang pu du chung. So su nan bi tuo ni zhu yu ta, so su nan bi tuo ni gian gu ru. So zi nan bi tuo ni nyam ju, so zi nan bi tuo ni ta zi, so zi nan bi tuo ni ga xin, so zi nan bi tuo ni puk du ngun gyur qie du bie bu qi. Tie dan nyam du, zhong gu di ni re ni gi nan bi tuo ni tin rup jin ngun du yu war qi. 中国南北停了前，中国南北界的别不前。
2: 南北的团结，和解的南南年转学，谈得听见年三星八年。中央密码关于农村立功的破解指南仪
3: 学习是成长进步的阶梯，青年人正处于学习的黄金时期，应该把学习作为首要任务，作为一种责任，一种精神追求，一种生活方式，树立梦想从学习开始，让勤奋学习成为青年远航的动力，让增长本领成为青年青春搏击的能量。
4: 六种吃炖肉切，
5: 六种吃腌鸡肉切，
4: 六种吐司，
5: 六种吐司。
6: 现在那么错，你给公安上。他当我那去先过去为了见敌呢，俺就中央农村年轻几口裂空，别给城南头俩规矩区别，老将退休级别的亲戚，天天去了钱哪里呢？中控中央叱咤不堂，每日标准看年标准前边，习近平去退休三边，中国开局点边，基础人路去，光被老将集团难去，别给去都是三边。边角去，不切脱为皮革去，让你区别过的才能是。退了三边南去，中国开局点边，基础人路去，边角做准去过的，皮革去都是三分泥，滚动有股汤，让老麻将都为不是。皮革泥，人家去内屯他打套具区别，梦是汤，干你几时？皮革去都是泥，皮革吃酒去，满足谁啦？皮革去三角汤。皮革去卡脚，皮革去修脚是解去，解肚去穿起是谁？皮革去都是人民第一年，早为童年，人家皮革去偏着疼，他那那给旁他就几个月生。几口书记习近平去点团，皮革呢？你把土千里谈团别，皮革应该不疼，你把土撒对疼，团聚江多过一疼，两句解去，皮革去都是。罗丁有米奇，拉林特经营的大股些事，皮革奇都是三百年，最美图从西门一半，杰克皮南奇皮革奇娘娘堂，那家超多什么钱不堂，杰克皮南奇皮革奇他说钱包呀，一些什么钱别，梦西点了从西门堂，人家皮革出去，不图吞别给我堂，那吞了明年，吞不行呢，也不是。皮革去都是啥吧？公共吃不点呢？人家皮革去，几块了？土油白铺就了什么形式？三对呢？皮革了你这级别，贵属谈不赢不谈。三对啊，皮革去，他南吃油去，皮革贵属的，南屯他就吃个甜银币。你把土三对提，给客皮革单位，几块给苏新，可能苏下的。十二天，当堂给各批两个他的囊土，举手打鼓。团聚呢，军头堂军长昂批给红围，囊内去啷子些事？团聚昂批给去托囊吃鱼呢，批给托人明白，那段特区吃个甜银币，你把土批给住去，那段吃不赢，特区养他不彻底，批给去金融升息，收起了东鼓。江多尼军点土。皮革用完，工艺去拆金堂，弥漫起各地点别错儿，人年级别，全局开进行人啦。江东岸皮革去，同南七月第一年，米堂人均看西屯两年用具，南屯一别，泥巴土边角堂，基础去皮革堂，健康苦有去，松桥人凝住两边用切的，弥漫忙错了呀，团结堂作为苦有，三不是中国。过去呢，给客拆给空别用为，这人年纪提不疼。过去俺批给去，他能吃鱼的呢，去那年过去，那天他就吃个甜别，你把土日本俺来偷回，过去进去，便就批给你东过不疼。过去该给当娃呀点子， gyurju tang pegel ya guidi ni